0: லங்காவை விழாவின் சவசு துணாயி
1: விசாய் லைவ் எஃப்எம்
2: ஸ்ரீலாங்கிய ரித்மய விஸ்வே சிசாரா லைவ் எஃப்எம்
3: லைவ் எஃப்எம்.